உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த காலை வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். முதன் முதலாக விக்ன விநாயகனை போற்றும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: திருமால் பக்தர்களே, அடுத்து வருவது உரை. இந்த உரையை ஆற்றுபவர் அர்ச்சகர்மார் அவர்கள்.
1: என்னாளுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆண்டாளின் தெய்வீக காதல், திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியில் இருந்து சில குறிப்புகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் இறைவனை காதலனாக கொண்டு அந்த காதலை மிக ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். அவர் இயற்றிய இரண்டு முக்கியமான படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். இந்த இரண்டு நூல்களிலும் நாம் காண்பது சாதாரணமான உலகியல் காதல் அல்ல, அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தெய்வீக காதல். ஆண்டாளுக்கு திருமணம் செய்ய வேண்டியவர் யார் என்று கேட்டால் அவளுடைய பதில் ஒன்றே, திருமால், கண்ணன், ஸ்ரீரங்கன் என்கின்ற பல நாமங்கள் ஆகும். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைவதாக இருந்தது. திருப்பாவியில் தெய்வீக காதல். முதலில் திருப்பாவையை பார்ப்போம். திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் இன்றும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. திருப்பாவையின் தொடக்கத்திலேயே ஆண்டாள் குறிப்பிடுவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் என்று கூறி தன்னுடன் தோழிகளையும் அழைத்து பாவை நோன்பு நோர்க்க சொல்கிறாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தனக்காக மட்டும் இறைவனை நாடவில்லை, தன்னுடைய தோழிகளையும் அழைக்கிறாள். அதாவது அவளுடைய பக்தி தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையே இறைவனை நோக்கி அழைக்கும் பக்தியாக மாறுகிறது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை வெறும் உடல் சார்ந்த ஆசை அல்ல. அவள் விரும்புவது உனக்கே நாம் ஆட்சி செய்யும் என்ற நிலை. அதாவது இறைவா, உனக்கே நாங்கள் சேவை செய்வோம், உன்னை தவிர வேறு எதையும் நாடமாட்டோம் என்ற முழுமையான சரணாகதியாகும். இதுதான் ஆண்டாளின் தெய்வீக காதலின் அடிப்படை. உலகியலில் காதல் என்பது நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டாளின் காதல், நான் உனக்கு என்ன செய்ய

முடியும் என்று கேட்கிறது. அதனால் ஆண்டாளின் காதல் என்பது சுயநலமற்ற காதலாகும். கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணன் மீதான ஏக்கம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அவள் கண்ணனை ஒரு தொலையில் இருக்கும் கடவுளாக மட்டும் பார்க்கவில்லை. அவளுடைய வாழ்க்கையின் நாயகன், அவனுடைய அழகு, அவனுடைய வீரியம், அவனுடைய கருணை, இவை அனைத்தையும் ஆண்டாளின் உள்ளத்தை ஈர்க்கின்றன. கண்ணனின் திருவடிகளை அடைவதே அவளுடைய இறுதி லட்சியம். இதில் ஒரு அழகான ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. ஆண்டாள் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கவில்லை, அவள் ஆன்மாவை குறிக்கும் உருவமாகவும் பார்க்கப்படுகிறாள். கண்ணன் என்பது பரமாத்மா. ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபட விரும்புகிறது. அந்த ஏக்கத்தையே ஆண்டாள் தனது காதலாக வெளிப்படுத்துகிறாள். நாச்சியார் திருமொழியில் காதலின் ஆழம். இப்போது நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளின் உணர்வுகள் இன்னும் ஆழமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. இங்கே நாம் காண்பது பிரிவின் வேதனை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், கனவு, திருமண ஆசை, கண்ணனின் நினைவு ஆகியவற்றின் தீவிரமான வெளிப்பாடு. கண்ணனை பிரிந்து இருக்கும்போது ஆண்டாளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளுடைய மனம் முழுவதும் கண்ணனையே நினைக்கிறது. அவள் இயற்கையிடமும் பறவைகளிடமும் தோழிகளிடமும் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். இது சாதாரண காதலின் பிரிவு துயரத்தை போல தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் உள்ளது. இறைவனை பெறாத ஆன்மாவின் ஏக்கம்தான் அது. இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனையுடன் இணைய வேண்டும், இறைவனுக்கு உரியவளாக வேண்டும். இந்த ஏக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டாளின் வாழ்க்கையே அந்த காதலாக மாறுகிறது. வாரணம் 1000. தெய்வீக திருமண கனவு. நாச்சியார் திருமொழியில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி 1000. இதில் ஆண்டாள் தான் கண்ணனை மணப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறாள். அவள் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவாக காண்கிறாள். யானைகள் வருகின்றன, திருமண ஊர்வலம் நடக்கிறது, மணமகன் வருகிறான், திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன, இறுதியில் அவர் கண்ணனுடன் இணைகிறாள். இதை வெறும் திருமணமாக கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் இணையும் ஆன்மீக அனுபவத்தின் உருவகம். ஆன்மா இறைவனை அடையும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை ஆண்டாள் திருமண காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான் 1000 இன்னும் தமிழ் வைணவ மரபில் திருமண நிகழ்வுகளுடன் ஆழமாக இணைக்கிறது. ஆண்டாளின் காதல் ஏன் தனித்துவமானது? ஆண்டாளின் தெய்வீக காதலுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் உள்ளன. முதலாவது ஏக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். இறைவனை பிரிந்திருப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது சரணாகதி, எனக்கென்றே எதுவும் இல்லை, நான் உனக்கே உரியவள் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கின்றது. மூன்றாவது சேவை, இறைவனை அடைந்த பிறகு அவருக்கு சேவை தெய்வீத தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆண்டாள் கருதுகிறாள். அதனால்தான் திருப்பாவையில் உனக்கே நாம் ஆட் செய்வோம் என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாகிறது. காதல் என்பது வெறும் பெறுவதல்ல, காதல் என்பது அர்ப்பணிப்பும் சேவையும் ஆகும் என்பதை ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டாளின் செய்தி, இன்றைய உலகில் காதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டாள் நமக்கு காதலின் ஒரு உயர்ந்த வடிவத்தை காட்டுகிறார். அது எதிர்பார்ப்பு இல்லாத காதல், அது தியாகத்தின் காதல், அது சரணாகதியின் காதல், அது ஆன்மாவை உயர்த்தும் காதல். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் என்றால் அதனால்தான் ஆண்டாள் இறைவனை நேசித்த போது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால்
அவளுடைய காதல் காலத்தை கடந்தது.

பல நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவளுடைய பாடல்கள் நம் இதயங்களை தொடுகின்றன. நிறைவு உரையை சொல்கிறோம். ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகின்றன. இறைவனை அடைய அறிவு மட்டும் போதாது, அன்பும் வேண்டும். அந்த அன்பு ஆழமாகவும் இருக்க வேண்டும். அந்த அன்பில் அகந்தை இருக்கக்கூடாது. அந்த அன்பில் முழுமையான சரணாகதி இருக்க வேண்டும். ஆண்டாளின் வாழ்க்கை நமக்கு சொல்வது, இறைவனை தேடும் ஆன்மாவின் மிக உயர்ந்த மொழி அன்பு. திருப்பாவையில் அந்த அன்பு பக்தியாக மலர்கிறது. நாச்சியார் திருமொழியில் அந்த அன்பு ஏக்கமாகவும் கனவாகவும் தெய்வீக காதலாகவும் உச்சத்தை அடைகிறது. ஆண்டாளின் காதல் கண்ணனை அடைய விரும்பிய ஒரு பெண்ணின் காதல் மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இறைவனை அடைய விரும்பும் நித்திய ஏக்கம். அதனால்தான் ஆண்டாளின் குரல் இன்று வரை நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணனை அடைவதே என் வாழ்வின் லட்சியம். அவனுக்கே நான் உரியவள். அவனுக்கே என் அன்பு. அவனுக்கே என் சேவை. இத்தகைய உயர்ந்த தெய்வீக காதலை நமக்கு அளித்த ஆண்டாளின் திருவடிகளை வணங்குகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். பஜகோவிந்த்.

0: மீண்டும் பகுதி இரண்டில்
1: திருமால் பக்தர்களே, நாம் வழங்கி வந்த இந்த காலை நிகழ்ச்சி இங்கு முடிவடைய போகின்றது. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோ

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 98.4 மெகாஹெர்ட்ஸ் 94.96 98.2 கேப்பன் படி வரிசைகளிலும் காலிதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேதி சார்ந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலிதோறும் இதே இடத்தில் இதே சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி. இப்பிரபஞ்சம் அன்பால் சூழ்ந்த அன்பின் மையம் கொண்டது. அன்போடு வாழ்வோம், அன்பு கொண்டு வாழ்வோம். எந்த சூழலிலும் நமக்கானவர்கள் நம்மிடம் வெளிப்படுத்தும் நம்மை வாட்டும் அன்பு கொண்ட நெஞ்சம் இருக்கும் வரை இவ்வாழ்வு பேரன்பின் அடையை சார்ந்தது.

0: இன்றைய காலை சிந்தனை மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழி இருக்கிறது. ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிதான். வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான்.
1: Wave Arjisundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
0: ஆமா, அனைவருக்கும் எமது ஆரம் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கினும் சரி, நீங்கள் யாவரும் நலம் என்று நவகின்றோம். இன்றைக்கு சோழடி வியாழக்கிழமை சித்திரமாதம் 24ஆம் தேதி. ஆமாம், புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினை வழக்கமாக இந்த நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சி உணர்ந்து கொள்கின்றோம். 8 மணி வரை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வல்லாந்த தின்தோல் மடிவந்தான் உன் செவ்வடி செவ்வத்திற்காப்பு அடியோமோடும் தன்னோடும் பிரிவின்ற 1000 பல்லாண்டு வடிவாய் நின்பலும் ஆர்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வரிவா சோடி வளத்துழையும் சுதராழியும் பல்லாண்டு படிப்போர் புக்கும் முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

பச்சைமாமலை போல் மேனி பலவாய் கமலச்சிங்கன் அச்சுட அமர் ஈரே அயுர்த்தம் கொடுந்து என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்த லோகமாடும் அச்சுவை பெருனும் வைந்தே நரங்கமா நகருளாலே. இந்த புரட்டசமாடத்தில் நாம் காக்க கடவுளாகிய திருமாலின் 10 அவதாரங்களை வணங்குவது மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது. திருமால் என்பவன் ஓம் நமோ நாராயணா பிரணவ திருமந்திரத்தின் உள்ளே அடங்கிய பொருளானவன். சிவந்த திருக்கைகளிலே வலிமை மிக்க சக்ராயுடத்தையும் சங்கினியும் ஏந்தியவன். பசுமை நிறமான திருத்துளசி மாலையை அணிந்தவன். கரிய நிறம் உடையவன். திருமகளை நெஞ்சினில் தாங்கி இருப்பவன் ஆவான். எத்தனையோ விளக்கங்கள் இருக்கின்றன என்று அளவில்லா விளக்கங்கள்.

இந்த புரட்டாசி விரதம் என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மனதை தூய்மைப்படுத்தி இறைவனை நினைத்து நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் வாழ்வதை இந்த விரதத்தின் உண்மையான நோக்கம். இந்த மாதத்தில் பல பக்தர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து திருமாலை கோவிந்த வெங்கடேச நாராயணா என்று பக்தியுடன் வழிபடுகின்றார்கள். ஒரு விளக்கு ஏற்றுவது, இறைவனை நினைப்பது, பிறருக்கு உதவுவது, இனிமையான வார்த்தைகளை பேசுவது, இவையும் பக்தியின் அழகான வடிவங்கள்தான்.

வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26-ஆம் தேதிக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் 2வது சனிக்கிழமைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற இருக்கும் சில திருக்கோள்களில் இடங்களிலும் மோகோஷ் முருகக்கடவுள் முன்னிட்ட கழகம், பாபு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், மோஷையலின் காற்றுபோன் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோயில், பேத்து வாக்வா ரெய்னோ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், கத்காகோ குலே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், மோதேசே அல்மா சாம்பிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், மோசெல்மா சேத்தவந்தை தமிழர் இறைவன் கழகம், இல்டோம்ப் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோயில், கோகுப் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், கோகாம்பு ரிவேஜிரம்பு அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோயில், லுனித்தே கோந்திமாஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், பொடக்கை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சுவாசி பிரந்தோஷ் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோயில், குளினி அருள்மிகு சிங்கம காடியம்மன் திருக்கோயில், மோதாள்பிய ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோயில்களில் வரும் சனிக்கிழமை சித்திரை மாதம் 26-ஆம் தேதிக்கு நள்ளிரவு வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். வரும் சனிக்கிழமை சித்திரை மாதம் 26-ஆம் தேதிக்கு மாலை 5 மணி முதல் மறுநாள் நடுக்கிழமை செப்டம்பர் மாதம் 27-ஆம் தேதிக்கு அதிகாலை 5 மணி வரை புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழா நடைபெற இருக்கும் சில திருக்கோயில்களிலும் இடங்களிலும் இஸ்தன்லே ரோசில் கிறிஸ்தன் மேஸ்திரி தமிழ் கழகம், எபென் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், கோஃபு கோ ஃபெனிக்ஸ் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில், ஆகியத்த அருள்மிகு ராமர் திருக்கோயில், கோகவால் கியூபிபோத் அருள்மிகு மகா சிவசுப்பிரமணிய திருக்கோயில், லாமேரே ஒக்குலே ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில், வலிதப்ரத் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், கரோலாலு வலிதப்ரத் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில், கான்ட்ரிவியனோஸ்வஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், குயின் விக்டோரியா அருள்மிகு பால சிவசுப்பிரமணிய திருக்கோயில், ஜெபே ரோஸ்பெல் தமிழ் மகாஜன சங்கம், சச்சுபே அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோயில், லெஸ்காலியே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், மோத்தபா அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், சேத்துப தமிழ் கழகம், தேகாசின் சுயாக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், ஷாமுனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோள்களிலும் இடங்களிலும் வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26-ஆம் தேதிக்கு அன்றுக்கு மாலை 5 மணி முதல் மறுநாள் நடுக்கிழமை செப்டம்பர் மாதம் 27-ஆம் தேதிக்கு அதிகாலை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26-ஆம் தேதிக்கு கோகுப் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் நடைபெற இருக்கும் புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தொலைக்காட்சியின் 6வது வரிசையில் 9 மணி முதல் நள்ளிரவு வரை நேர் நிகழ்ச்சி காட்டப்படும். வரும் சனிக்கிழமை வரும் நடுக்கிழமை செப்டம்பர் மாதம் 27-ஆம் தேதிக்கு நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை கோஃபு கோ ஃபெனிக்ஸ் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெறும் புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழாவின் போது எமது மொரிஷஸ்

ஆமாம், இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் நாம் விரதமாக இருக்கின்றோம். விரதம் என்பது பசியுடன் இருப்பது மட்டுமல்ல, பொறுமையை வளர்ப்பது, கோபத்தை குறைப்பது, போய் பேசாமல் இருப்பது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, முடிந்த அளவு உதவி செய்வது, இறைவனை நினைத்து நல்ல எண்ணங்களுடன் இருப்பது, இதுவே விரதத்தின் அழகான ஆன்மீக பாதை.

விரதம் என்பது வெறும் உணவு நாமல் இருப்பது என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. விரதம் நோன்பு என்பது இறைவனை நினைத்து நம்முடைய உடல் மனம் சொல் செயல்களை ஒடுக்கத்துடன் வைத்துக்கொண்டு ஆன்மீகனாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதாகும். அளவோடு உண்பது அல்லது குறிப்பிடு உணவுகளை தவிர்ப்பது மூலம் உடலுக்கு கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறோம். கோபம், பொறாமை, வெறுப்பு, தீய எண்ணங்கள் ஆகியவற்றில் இருந்து மனதை விலக்க வேண்டும். இறைவனை

கோபம், பொறாமை, வெறுப்பு, தீய எண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்து மனதை விளக்க வேண்டும். இறைவனின் நாமத்தை நினைத்து மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். போய் பேசாமல் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது, தவிர்த்து பிறரை புண்படுத்தாமல் இனிமையாக பேசுவது முக்கியம். யாருக்கும் தீங்கு செய்யாமல் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்வது, பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறுவது போன்ற நல்ல செயல்களை செய்வதும் விரதத்தின் ஒரு பகுதியாகும்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி இன்றைக்கு சாப்பியை அவரை சேர்ந்த திருமதி ரூபினா ராமசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். துணிவன் சுந்தரன், வெளும்தீலன், சந்தீலன், குத்தேஜ் அவரை சேர்ந்த மணி பகுபால், பாணி சங்கரன், சிவ கார்த்திகேயன், யுவானா முத்துசாமி, வீனிசன், ரொனான் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பற்றி நாம் கோகமோதையில் ஊரை சேர்ந்த காஷினா ரகுபோ தனது பிறந்தாவட்டி நாம் அன்புடன் வழங்குகின்ற சிலனா கலிங்காமாய் மனோன் அத்தி வாசன் அலன் வாடி பென் தாந்திராயன் ரகுபா ராகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பற்றி நாம் மேபக் ஊரை சேர்ந்த செல்வி சதா, கமலா, வினிசா, செல்வா, யுவன், கலங்கி, பெச்சுபோ ஊரை சேர்ந்த கிருஷ்ணா, சுசில பவாதே, உஜல் சந்தாலா, வேலா, ஜினி, மல்லிகை, பாபு, கோயந்தன், மேலும் யுகோ ஊரை சேர்ந்த குமரன், அஞ்சலி, அப்பல் சுவாமி, நிலம், ரூபன், யுவிசன் ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வணங்குகின்றோம்.
2: தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமா சூழும் திரண்டருவி பாயும்

இனிமையான இந்த காலை நேரத்தில் எங்களுடன் இணைந்திருந்தது இந்நிகழ்ச்சி சிறப்பிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும்